ஜெயம் பரம சமாதல தீசாய் மன் மன பிரணாம குரு கணமதாம அர்வரிய கண்டு ஹர் நர் பிரபாஞ்சு அனுகன பிரணாம முன் மன சலாம ஹர் நாரிய கண்டு பர்ணரிய மண்டு அனுபவனாசு திரத்தாரூதராசு அனுபவனாசு முன் மன பிரகாசு குன்கன பிரணாம ஜல்சனமதாம அன்சிஜாத்து அன்சிஜாங்கு ஆசன பாங்கு உபமா பார்காத் மிதுதார் ஜல் தலைய மாண்டு திஸ் பிசு பாண்டு ஜல் தல மகாந்த திஸ் பிசு அந்த அனுபவன் ஆசு திரத்தர்தராசு ஆஜன் வாஹரி கேசுதார் ஓங்காரியாது கதனியநாது கல்கண்ட கியாலு குருபரிய காலு கர்கர் பிரணாமு சித்தரண நாமு அனுஷஜி காத்து அஜிஜன பாத்து அன்சஞ்சு காத்து அனுஜ அந்தரஞ்சு பாத்து அன்டொட்டு பண்டாரு அன்ட பாரு அடீடு தர்ம அது டீடு கர்ம அன்பிரணனாந்த தாதா மகாந்த ஹர் போல்மனாசாந்த தவ பிரசாது கருணாலயா ஹர் காலியா ஹே கலகண்டன ஹே மே மண்டன ஹே ஜெகதீஸ்வர ஹே பரமேஸ்வர ஹே கல காரண ஹே சர்வபாரண ஹே திரத் கே தரண ஹே ஜக கே காரண ஹே மன்மான்யா ஹே ஜக ஜான்யா ஹே சர்வம் பர ஹே சர்வம் கர ஹே சர்வாச ஹே சர்வநாச ஹே கருணா கர ஹே விஸ்வம் பர ஹே சர்வேஸ்வர ஹே ஜெகதீஸ்வர ஹே பிரம்மண்ட சாய கலகண்ட சாய பரதி பர ஹே கருணா கர ஹே ஜபா ஜபா ஜப ஜப கர்தா கர்தா மிருதா மிருதா நாயக கல்காய காய ஹோ பஞ்சன ஹே ஹர் கஞ்சன ஹே ரப தாபன ஹே ஜப ஜாபன ஹே அகலங்கிருத சர்வாகிருத ஹே கர்த்தா கர்த கர்த்தா ஹரே பரமாத்ம ஹே சர்வாத்ம ஹே ஆத்ம பாச ஜஸ் கே ஜாஸ் ஹே புஜாங்க பிரயாத் சந்த் நம சூரிய சூரிய நமோ சந்திர சந்திரே நமோ ராஜ ராஜ நமோ இந்திரேந்திரே நமோ அந்தகாரி நமோ தேஜ தேஜே நமோ பிரந்த பிரந்தே நமோ பீஜ பீஜே நமோ ராஜசிங் தாம்சிங் சாந்த ரூபே நமோ பிரம தத்தங்க தத்தங்க ஸ்வரூபே நமோ ஜோக ஜோகே நமோ ஜான ஜானே நமோ மந்திர மந்திர நமோ தியான தியானே நமோ சுத்தி சுத்தே நமோ ஜான ஜானே நமோ பூஜ பூஜ நமோ பான பானே நமோ கலை கர்த்த நமோ சாந்த ரூபே நமோ இந்திரேந்திரே நாதம் வகுப்பே அலங்கார ரூபே அலங்கார அலங்கே நமோ ஆச ஆசே நமோ பாங்க பங்கே அபங்கீ ஸ்வரூபே அனங்கிய நாமே திர பங்கீ திர காலே அனங்கிய காமே ஏக அச்சரி சந்த அஜய அலய பய பய புவ ஜுவனாச காச கஞ்ச பஞ்ச லக பக கால் தயால லீக பீக அநாம காம காட் அநாதி பிரமாசி ஜோனி மோனி நராகியன ரங்கன ரூபே நரேகே அகர்மங்க பர்மங்க கஞ்ச லேகே புஜாங்க பரயாத் சந்த நமோ ச நமாஸ்தல பிரணாமே சுமாஸ்தல பிரணாசி கஞ்சல நாமே சுமாஸ்தல நிவாசி காமங் பபூத்தே சுமாஸ்தல சுரூபே கோ கர்மங் பிரணாசி சுதர்மங் பபூத்தே சதா சச்சிதானந்த சத்ரங் பிரணாசி கரிமலக நிந்தா சுமாஸ்தல நிவாசி ஜய பபூத்தே ஜய கரிமே ஹரியங் கரியங் கரிமல் ரிமே சதர் சக்கர வரதி சதர் சக்கர புகுதே சுயம் பவ சுபங் சர்வதா சர்வ ஜுகுதே துகாலங் பிரணாசி தயாலங் சுரூபே சதாங்க சங்கே அபங்கங் பபூத்தே சதர்ஜகர் வரதி சதர்ஜகர் புகுதே சுயம் பவ சுபங் சர்வதா சர்வ ஜுகுதே துகாலங் பிரணாசி தயாலங் சுரூபே சதாங்க சங்கே அபங்கங் பபூத்தே சத்நாம் ஸ்ரீ வாஹிகுரு சாஹிப் ஜி ஓ தாவ பிரசாத் சுவையே கோ அங்கா சத்குரு பிரசாத் தாவ பிரசாத் சுவையே வை ஸ்ராவக சுத சமூக சுதான கே தேக பிரயோகார் யோஜதி கே சூர் சுரார்தன சுத சுதா தேக சந்த சமூக நேக மதி கே சாரி தேச கோ தேக ரயோ மாத கோன தேகித பிராணபதி கே ਸਾਰੇ ਹੀ ਦੇਸ਼ ਕੋ ਦੇਖ ਰਹੇ ਹੋ ਮਾਤ ਗਊ ਨਾ ਦੇਖੀ ਪ੍ਰਾਨ ਪਤੀ ਕੇ ਸਰੀ ਭਗਵਾਨ ਕੀ ਭਾਈ ਕਿਰਪਾ ਹੂੰ ਤੇ ਏਕ ਰਤੀ ਬਿਨ ਏਕ ਰਤੀ ਕੇ ਮਾਤੇ ਮਦੰਗ ਜਰ ਜਰ ਸੰਗ ਅਨੂਪ ਦੰਗ ਸਰੰਗ ਸਵਾਰੇ ਕੋਟ ਤਰੰਗ ਰੰਗ ਸੇ ਗੁਦਤ ਪਵਨ ਕੇ ਗੌਨ ਕੋ ਜਾਤ ਨਵਾਰੇ ਭਾਰੀ ਭਜਾਨ ਕੇ ਭੂਪ ਬਲੀ ਵਜੋ ਨਿਆਵ ਸੀਸਾਂ ਜਾਤ ਵਿਚਾਰੇ ਏਤੇ ਭਏ ਤੋ ਕਾਮ ਪੈ ਭੂਪਤ ਅੰਤ ਕੋ ਨਾਂਗਈ ਪਾਏ ਪਦਾਰੇ ਜੀਤ ਪਰੇ ਸਭ ਦੇਸ ਦਸਾਨ ਕੋ ਬਾਜਤ ਅਟੋਲ ਮਰਦੰਗ ਨੰਗਾਰੀ ਗੁੰਜਤ ਗੂੜ ਗਜਾਨ ਕੇ ਸੁੰਦਰ ਹਿੰਸਤ ਹੈ ਅਜ ਰਾਜ ਹੈ ਯਾਰੇ
ਪੂਤ ਭਵਿੱਖ ਭਗਵਾਨ ਕੇ ਬੁਪਤ ਕੌਣ ਕਰੇ ਨਹੀਂ ਜਾਤ ਵਿਚਾਰੇ ਸ੍ਰੀ ਪਾਤ ਸ੍ਰੀ ਭਗਵਾਨ ਭਜੇ ਵਨ ਅੰਤ ਕੋ ਅੰਤ ਕੇ ਧਾਮ ਸੁਧਾਰੇ ਤੀਰਥ ਨਾਨ ਦੈਦ ਮਦਾਨ ਸੁਸੰਜਮ ਨਿਯਮ ਅਨੇਕ ਵਸੇਖ ਹੈ ਵੇਦ ਪੁਰਾਣਕ ਦੇਵ ਪੁਰਾਣ ਜਮੀਨ ਜਵਾਨ ਸਮਾਨ ਕਪੇਖ ਹੈ ਪੌਣ ਆਹਾਰ ਜਤੀ ਅਵਤਾਰ ਸਭ ਸਭ ਚਾਰ ਹਜ਼ਾਰ ਕ ਦੇਖਾ ਹੈ ਸ੍ਰੀ ਭਗਵਾਨ ਭਜਵਨ ਭੂਪਤ ਏਕ ਰਤੀ ਬਨੇਕ ਨਾਲ ਲੇਖਾ ਹੈ ਸ਼ੁੱਧ ਸੁਭਾਅ ਦੁਰੰਤ ਸੁਭਾਅ ਸੁਸ਼ਾਸਨ ਆਦਰ ਜਾਣ ਲਏਗੇ ਤੋਰ ਹਰੀ ਮਰੋਰ ਮਵਾਸਨ ਮਾਤ ਵਿਨੰਗਨ ਮਾਨ ਮਲਾਏਗੇ ਸਰੀ ਪਾ ਸਰੀ ਭਗਵਾਨ ਕਿਰਪਾ ਬਿਨ ਤਿਆਗ ਜਹਾਨ ਨਦਾਨ ਚਲਾਏਗੇ ਵੀਰ ਅਪਾਰ ਵੱਡੇ ਬਰਿਆਰ ਵਿਚਾਰੇ ਸਰ ਕੇ ਦਾਰ ਬਛਈਆ ਦੋਰ ਦੇਸ਼ ਮਲਿੰਦ ਮਵਾਸਨ ਮਾਤਿਕ ਜਾਣ ਕੇ ਮਾਨ ਮਲਈਆ ਗਾੜੀ ਗੜਾਨਕ ਤੋੜਨ ਹਾਰ ਸੋ ਬਾਤ ਨੀ ਜਗ ਚਾਰ ਲਵਈਆ ਸਾਹਿਬ ਸਰੀ ਸਭ ਕੋ ਸਰਨਾਇਕ ਜਾਚ ਗਾਨੇਕ ਸੋ ਏਕ ਦਵਈਆ ਦਾਨ ਵਦੇਵ ਫਨੰਦ ਸਾਚਰ ਭੂਤ ਭਵਿੱਖ ਭਗਵਾਨ ਜਪੈਂਗੇ ਜੀਵ ਜਿਦੇ ਜਲ ਮੈਂ ਸਰ ਮੈਂ ਪਾਲੀ ਪਲ ਮੈਂ ਸਭ ਸਾਹ ਸਭੈਂਗੇ ਪੁਨ ਪ੍ਰਦਾਪਨ ਵਾੜ ਜੈਤ ਦੁਨ ਪਾਪਨ ਕੇ ਬਹੁ ਪੁੰਜ ਖਪੈਂਗੇ ਸਾਧ ਸਮੂਹ ਪ੍ਰਸੰਨ ਫਿਰਾਏ ਜਗ ਸਦਰ ਸਭ ਲੋਕ ਜਪੈਂਗੇ ਮਾਨ ਵਿੰਦਰ ਗਜਿੰਦਰ ਨਰਾਧਪ ਜਵੰਦਰ ਲੋਕ ਪਰ ਰਾਜ ਕਰਾਂਗੇ ਓਟ ਸਨਾਨ ਗਜਾ ਦੇ ਗਦਾਨ ਅਨੇਕ ਸਵੰਬਰ ਸਾਜ ਭਰਾਏਂਗੇ ਬ੍ਰਹਮ ਮਹੇਸ਼ਵਰ ਵਿਸ਼ਨ ਸਰੀਪਦ ਅੰਤ ਪਦੇ ਪਾਦ ਭਰਾਏਂਗੇ ਜੇ ਨਾਰ ਸਰੀਪਦ ਕੇ ਵਰਦੈ ਪਾਗ ਤੇ ਨਾਰ ਫੇਰ ਨਾ ਦੇ ਤਰਾਂਗੇ